நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4 வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் தலைப்பு உலக சுற்றுலா தினம். சுற்றுலா என்றவுடன் நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது விடுமுறை. ஆனால் சுற்றுலா அதைவிட மிக பெரியது. ஒருவர் ஒரு புதிய இடத்திற்கு செல்லும் போது அந்த இடத்தின் வரலாற்றை அறிகிறார், அங்குள்ள மக்களின் வாழ்க்கை முறையை பார்க்கிறார், அவர்களின் உணவை சுவைக்கிறார், அவர்களின் கலை கலாச்சாரம் பாரம்பரியத்தை அறிந்து கொள்கிறார். ஆனால் சுற்றுலா என்பது பார்ப்பது மட்டுமல்ல, கற்றுக்கொள்வதும் கூட. சுற்றுலாவும் பொருளாதாரமும் மிகுந்த தொடர்புடையது. சுற்றுலா ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு சுற்றுலா பயணி ஒரு இடத்திற்கு செல்லும் போது ஹோட்டலில் தங்குகிறார், உணவகத்தில் உணவு சாப்பிடுகிறார், வாகனத்தில் பயணம் செய்கிறார், உள்ளூர் கடைகளில் பொருட்களை வாங்குகிறார், உள்ளூர் கைவினை பொருட்களை வாங்குகிறார். இதன் மூலம் அந்த பகுதியை சேர்ந்த பலருக்கு வருமானம் கிடைக்கிறது. ஹோட்டல் பணியாளர்கள் முதல் ஓட்டுநர்கள் வரை, சிறு வியாபாரிகள் வரை பலருடைய வாழ்க்கையுடன் சுற்றுலாத்துறை இணைந்திருக்கிறது. நம் கேரளா இயற்கையின் சொர்க்கம். நம்முடைய கேரளாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் வார்த்தைகளை போதாது. பச்சை பசேல் என்ற மலைகள், அமைதியாக ஓடும் ஆறுகள், அழகான கடற்கரைகள், தேயிலை தோட்டங்கள், நெல் வயல்கள், அருவிகள், வனப்பகுதிகள், இவையெல்லாம் நம் கேரளாவின் இயற்கை அழகை உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்றன. கேரளாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் இயற்கையை மட்டுமல்ல நமது கலாச்சாரத்தையும் அனுபவிக்கிறார்கள். கதகளி, மோகினியாட்டம், தெய்யம், திருவிழாக்கள், கைவினைப் பொருட்கள், பாரம்பரிய உணவுகள், இவை அனைத்தும் கேரளாவின் தனித்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. மலைப்பகுதி சுற்றுலா. மலைப்பகுதிகள் என்றாலே நமக்கு நினைவுக்கு வரும் அழகான இடங்களில் ஒன்று மூணார். ஆம், நம் மூணார் தான் தேயிலை தோட்டங்களால் சூழப்பட்ட மலைகள் மற்றும் குளிர்ந்த காற்று, மேகங்களை தொடும் சாலைகள், பசுமையான பள்ளத்தாக்குகள், இயற்கையின் அமைதியை ரசிக்க விரும்புபவர்களுக்கு மலைப்பகுதி சுற்றுலா ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கிறது. ஆனால் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று, இயற்கை நமக்கு சொந்தமானது அல்ல, அடுத்த தலைமுறையிடமிருந்து கடன் வாங்கி இருக்கிறோம். எனவே சுற்றுலா செல்லும் இடத்தை அழகாக வைத்திருப்பது ஒவ்வொரு பயணியின் பொறுப்பு ஆகும். நாம் சுற்றுலா செல்லும் போது என்ன செய்ய வேண்டும்? முதலில் குப்பையை வீசக்கூடாது, பிளாஸ்டிக் பொருட்களை தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது, இயற்கை வளங்களை சேதப்படுத்தக்கூடாது, வனவிலங்குகள் தொந்தரவு செய்யக்கூடாது, உள்ளூர் மக்களின் கலாச்சாரத்தையும் வாழ்க்கை முறையையும் மதிக்க வேண்டும். நாம் சென்ற இடம் நம்மால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். அதுதான் பொறுப்பான சுற்றுலா. ஒரு இடத்தின் உண்மையான அழகு அதன் கட்டிடங்களில் மட்டுமல்ல, அங்கு வாழும் மக்களிடமும் இருக்கிறது. அவர்களின் மொழி, அவர்களின் கலை, அவர்களின் பாரம்பரியம், அவர்களின் உணவு, அவர்களின் வாழ்க்கை முறை, இவை அனைத்தும் சுற்றுலாவின் ஒரு பகுதிதான். எனவே சுற்றுலா செல்லும் போது பெரிய நிறுவனங்களை மட்டும் நாடாமல் முடிந்தவரை உள்ளூர் சிறு வியாபாரிகள், கைவினையாளர்கள் மற்றும் உள்ளூர் சேவைகளையும் ஆதரிப்பது அந்த சமூகத்திற்கு பயனளிக்கும். சுற்றுலாத்துறை இளைஞர்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய துறையாக உள்ளது. டூரிஸ்ட் கைடு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிராவல் பிளானிங், போட்டோகிராஃபி, டூரிசம் மார்க்கெட்டிங், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், ஃபுட் இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட், இப்படி பல துறைகளில் திறமையை வளர்த்து கொள்ள முடியும். இதனால் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அடைகின்றார்கள். குறிப்பாக மொழித்திறன், கணினி அறிவு, தகவல் தொடர்பு திறன் மற்றும் விருந்தோம்பல் ஆகியவற்றை சுற்றுலாத்துறையின் முக்கியமானவை. இன்றைய உலகில் சுற்றுலாவும் தொழில்நுட்பமும் ஒன்றோடொன்று இணைந்துவிட்டன. ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முன்பே நாம் அந்த இடத்தை பற்றி இணையத்தில் தெரிந்து கொள்ள முடிகிறது, வரைபடங்களை பயன்படுத்த முடிகிறது, புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பார்க்க முடிகிறது, மொழிபெயர்ப்பு கருவிகளையும் நாம் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தாலும் நேரில் ஒரு இடத்தை பார்க்கும் பொழுது கிடைக்கும் அனுபவம் ஈடு இணை இல்லாதது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து சிந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் தலைப்பு உலக சுற்றுலா தினம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4 வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் தலைப்பு உலக சுற்றுலா தினம். மூணாறு மலையெங்கும் கண்கொள்ளா காட்சி தரும் நீலக்குறிஞ்சி மலர்களை காண 12 ஆண்டுகள் வேண்டும். ஆம், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் அரிய நீலக்குறிஞ்சி மலர்கள் மூணார் மாட்டுப்பெட்டி மற்றும் கொரண்டிக்காடு பகுதிகளில் தற்போது பூத்து குலுங்குகின்றன. இப்பொழுது நாம் அதை பார்த்து மகிழலாம். நீலக்குறிஞ்சி மலர்கள் பெருமளவில் பூத்து குலுங்கி மலைச்செருவுகளை ஊதா நீலக்கடலாக மாற்றியுள்ளது. இதை தவறவிட்டால் 2038 ஆண்டில்தான் பார்க்க முடியும். இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மிக வியக்கத்தக்க ஒரு இயற்கை நிகழ்வாக கருதப்பட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. இந்த கண்கொள்ளா காட்சியை காண விரும்பும் சுற்றுலா பயணிகள் விரைந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். நீலக்குறிஞ்சி அதன் வினோதமான பூக்கும் சுழற்சிக்கு உலகளவில் பெயர் பெற்றது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து சிந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் தலைப்பு உலக சுற்றுலா தினம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4 வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் தலைப்பு உலக சுற்றுலா தினம். சுற்றுலா நம் மனிதர்களை இணைக்கும் பாலம். உலகத்தில் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு மொழிகள் பேசப்படுகின்றன, வெவ்வேறு உணவு முறைகள் உள்ளன, வெவ்வேறு கலாச்சாரங்கள் உள்ளன. ஆனால் சுற்றுலா அந்த வேறுபாடுகளை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை நமக்கு தருகிறது. வேறு நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இன்னொரு நாட்டிற்கு செல்லும் போது அங்குள்ள மக்களை பற்றி அறிகிறார், அவர்களின் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார். அதன் மூலம் பரஸ்பரம் மரியாதையும் புரிதலும் வளர்கிறது. ஒரு பயணம் நம்மை மாற்றுகிறது. ஒரு நல்ல பயணம் நமக்கு ஒரு புதிய புகைப்படத்தை மட்டும் தராது, ஒரு புதிய நினைவுகளையும் தரும். சில நேரங்களில் ஒரு புதிய நண்பர்களையும் தரும். சில நேரங்களில் ஒரு புதிய சிந்தனையை தரும். சில நேரங்களில் நம் வாழ்க்கையை பற்றி நம்முடைய பார்வையே மாறிவிடும். அதனால்தான் டிராவல் டீச்சர்ஸ் வாட் புக் கனாட் ஆல்வேஸ் டீச் என்று சொல்லலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து சிந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் தலைப்பு உலக சுற்றுலா தினம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4 வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் தலைப்பு உலக சுற்றுலா தினம். சுற்றுலாவும் இயற்கை பாதுகாப்பும். இயற்கை இல்லாமல் சுற்றுலா இல்லை. மலைகள் இல்லையென்றால் மலை சுற்றுலா இல்லை. கடல்கள் இல்லையென்றால் கடற்கரை சுற்றுலா இல்லை. காடுகள் இல்லை என்றால் வனச்சுற்றுலா இல்லை. எனவே சுற்றுலாவை வளர்ப்பதோடு இயற்கையையும் பாதுகாக்க வேண்டும். ஒரு சுற்றுலா இடத்திற்கு நாம் செல்லும் போது குப்பையை எடுத்து செல்லுங்கள், இயற்கையை விட்டு செல்லுங்கள் என்ற எண்ணத்துடன் திரும்புவோம். அன்பான நேயர்களே, ஒரு சிறிய கேள்வி. உங்களுக்கு பிடித்த சுற்றுலா இடம் எது? மலைகளா, கடற்கரையா, அருவியா, வரலாற்று சிறப்புமிக்க இடங்களா, அல்லது இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு சிறிய கிராமமா? நீங்கள் சென்ற பயணங்களில் மறக்க முடியாத அனுபவம் என்ன? ஒரு பயணம் உங்கள் வாழ்க்கையின் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? இந்த கேள்விகளை இன்றே நீங்கள் உங்களுக்குள் கேட்டு பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு புதிய புத்துணர்வை தரும். சுற்றுலா செல்லும் போது நினைவில் கொள்ள வேண்டிய 5 விஷயங்கள். 1. இயற்கையை மதிப்போம். 2. உள்ளூர் மக்களை மதிப்போம். 3. கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாப்போம். 4. குப்பையில்லா சுற்றுலாவை உருவாக்குவோம். 5. நமது பயணத்தால் அடுத்த தலைமுறைக்கும் அழகான உலகை விட்டு செல்வோம். உலக சுற்றுலா தின செய்தி. உலக சுற்றுலா தினம் என்பது வெறும் சுற்றுலாவை கொண்டாடும் ஒரு நாள் மட்டுமல்ல, சுற்றுலா மூலம் உருவாகும் வாய்ப்புகளை புரிந்து கொள்ளும் நாள், இயற்கையை பாதுகாக்கும் எண்ணத்தை வளர்க்கும் நாள், பல்வேறு கலாச்சாரங்களை மதிக்க கற்றுக்கொள்ளும் நாள், உலக மக்களிடையே நல்ல புரிதலை உருவாக்கும் நாள். சுற்றுலா வளர வேண்டும், ஆனால் அந்த வளர்ச்சி இயற்கையையும் மனிதர்களையும் பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும். அன்பான வானொலி நேயர்களே, உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கலாம், ஆனால் நாம் செல்லும் ஒவ்வொரு இடத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்பும் நமக்கு இருக்க வேண்டும். நாம் ஒரு இடத்திற்கு செல்லும் போது அங்குள்ள அழகை ரசிப்போம், அங்குள்ள மக்களை மதிப்போம், கலாச்சாரத்தை அறிந்து கொள்வோம், இயற்கையை பாதுகாப்போம், குப்பையை தவிர்ப்போம், நல்ல நினைவுகளை மட்டும் எடுத்து செல்வோம். நமது தடத்தை அழிக்காமல் நமது நினைவுகளை மட்டும் விட்டு செல்வோம். பயணம் நம்மை உலகத்துடன் இணைக்கிறது. இந்த உலக சுற்றுலா தினத்தில் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். சுற்றுலாவை ரசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், கலாச்சாரத்தை மதிப்போம், உலகத்தை அழகாக அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வோம். உலக சுற்றுலா தின வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நேர்களது வரை செப்டம்பர் மாதம் 27 நாள் உலக சுற்றுலா தினம் குறித்து தகவல்களை வழங்கியவர் திருமதி பிரியா அவர்கள்.
2: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது.
1: நிகழ்ச்சி தயாரிப்பு ஸ்டார்வின்.
3: ഇത് ആകാശവാണി ദേവികുളം സ്പൈസ് എഫ് എം. ഇപ്പോൾ സമയം 4 കഴിഞ്ഞ് 29:36. ഇപ്പോൾ ചലച്ചിത്ര ഗാനങ്ങൾ കേൾക്കാം. ആദ്യ ഗാനം പാടിയത് വിനീത് ശ്രീനിവാസനും സുജാതയും ചേർന്ന്. ചിത്രം അറബിക്കഥ.